கொட்டிடுவே மேட் பெண்களின் மிதிந்தவன் விபத்தீக சோத்து தசதிசையல்லு இவ மகாராஜ யுக புருஷானே குணசேஜ ஜெய் ஸ்ரீராம என்று பரேதாக பிரதி ஜனுமான சிவ சுப